ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சிட்டா வளர்ந்தார் ஊர் மாதால் கொன்று மறைக்கே மறைந்தேன் ஒழுமை ஒழுவுறா மறக்க குரோட்டு வந்துடுவோம்லா சிச்சிட்டா மறக்க பெறுவாள்